0: சரச சன்மார்க்க தத்வம்பு தெளிய ஜெப்பி.
1: The easy path to good conduct and righteousness.
0: அம்ருதம்பு அதியே சகல சௌபாக்யமந்து.
1: The path of righteousness is the only thing that brings prosperity and auspiciousness.